0: той சைத்தன் கொல் சப்புத்தி குடும்
1: ஜாம்
0: ஏ கிட்டு கிட்டி ஏ கிண்டி.